மாலராக கௌ சத்சங்கலாய் மருமஸ்தி அங்கு மேவாரா பர்பல சண்ட் கௌசக்கு ஓபாரா காவ் கட்டியோ பௌராணதாய் அஷ்டமால் கௌசக் சங்க.